ஆட்டம் ஓட்டு கில்லோன் அங்க ரயிலி அணி பெரே பெரே குறுங்க லாகலி இது திசா வேணும் மண்ணி கள்ளி மயங்க மோஜி போட்டோம் ஊட்டி உப்பாசி பொண்ணு தமருன்னு பாஜிரு குட்லி மா